தொடர் அத்துரும் பொம்மலி நகின் முனோ நாய் போன புடே சொல்லே துயரே மாட்டோ காலி அவன் எக்கொல்ல சுல்லும் பியோன ரே முழுக்கு தச்ச தோலான்னு கேள்வி.